காத்து அவர்களு பாவகம் ஜெய பிரசாந்த் சுக் சேஜ சோய் ஜெய் மனு ஆட்டு பெஹர் தாக்கா ஜாஸ் காவி ஜெய் ஜெய பிரசாத் சவ கோ மானே முக்தா கோ ஜாஸ் ரசன பக்கானே